தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சென்ன சென்ன குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண தண்ணு தீமி தரி தாம் தண்ண தாம் ஜண்ணு தாம்

தறிக்கிட்டு தான் தத்தத்தரிக்கிட்டதாம் தத்தத்தரிக்கிட்டதாம் தத்தத்தரிக்கிட்டதாம் தத்தத்தரிக்கிட்டதாம் தத்தத்தரிக்கிட்டதாம் தத்தத்தரிக்கிட்டதாம்

0: வந்தனம்.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கரிந்த காலை வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 2819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 5 மணி தொடங்கி உங்களுக்கு சிறப்பு கோவிந்தன் திரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு திருமால் பற்றிய பாடல்களும் திருமால் பற்றிய செய்திகளும் உரையும் தொகுத்து வழங்கப்படும். கோவிந்தன் பக்தர்களே, திருமால் பக்தர்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு ஐயா இந்திரன் அவர்கள் கோவிந்தன் திருவிழாவை பற்றிய இன்று ஐயா இந்திரன் கோவிந்தன் திருவிழாவை பற்றிய செய்திகளை உங்களுக்கு உரையாக தரப் போகின்றார்.
2: திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கன் அனிதமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன்.

திருமால் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கோவிந்தன் திருவிழாவின் போது பூசை நடத்தும் இடத்தில் நடுவில் பெரிய ஒரு விளக்கு வைக்கப்படுகிறது. இன்றைய உரை அதை பற்றி சிறிது பார்க்க போவோம். மே அன்பர்களே, நம் முன்னோர்கள் நமக்கு கொடையாக தந்துள்ள ஆன்மீக பண்பாட்டு மரபுகளில் ஒன்றான கோவிந்தன் வழிபாட்டையும் அதில் முதன்மை பெறும் கம்ப சேவை என்னும் ஒளி வழிபாட்டின் உயரிய நோக்கத்தை பற்றி சிந்திக்க கூடியிருக்கின்றோம். கம்ப சேவை என்றால் என்ன? அது அந்த பெரிய விளக்கு. கம்ப சேவை என்பது எளிமையாக சொன்னால் நடுவிளக்கு வழிபாடு அல்லது தூண் விளக்கு வழிபாடு. கம்பம் என்றால் தூண் அல்லது நெடிய தடி என்று பொருள். சேவை என்பது இறைவனை போற்றி செய்யும் தொண்டு. புரட்டாசி திங்களில் திருமாலுக்கு, அதாவது கோவிந்த பெருமானுக்கு எடுக்கப்படும் வழிபாடு விழாக்களில் ஒரு நெடிய மரத்தூணின் உச்சியில் நெய் விளக்கு அல்லது ஏழ் விளக்கு ஏற்றி அதனை சுற்றி மக்கள் கூடி நின்று பாடி ஆடுவதே கம்ப சேவை ஆகும். இது வெறும் சடங்கு அல்ல. இதன் பின்னே ஆழமான மெய்யியலும் வாழ்வியலும் உண்மைகளும் மறைந்துள்ளன. ஒளியின் முக்கியத்துவம், அதாவது இருளை நீக்குவது. நம் தமிழ் மரபில் ஒளி என்பது அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை தரும் குறியீடாகும். கம்பத்தின் உச்சியில் எரியும் அந்த பெருவிளக்கு நம் நெஞ்சில் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மாசுகளை எரித்து தூய அறிவை அள்ளி தரும் அடையாளமாக திகழ்கிறது. புறத்து இருளை போக்குவது கதிரவன் ஒளி, அகத்து இருளை போக்குவது இறைவனின் ஒளி என்பதை இந்த நெடுவிளக்கு நமக்கு உணர்த்துகிறது. இயற்கையோடு இயைந்து வாழ இந்த புரட்டாசி திங்கள் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் தமிழர்களுக்கு. ஏன்னா அக்காலத்தில் காற்றில் பரவும் நோய் கிருமிகளை ஒழிக்கவும் உடலுக்கு போதிய வெப்பத்தை தரவும் வேப்ப எண்ணெய், நெய் அல்லது எள் எண்ணெய் கொண்டு இந்த விளக்கு ஏற்றப்படுகின்றன. தீபத்தில் இருந்து வெளியே வரும் புகை காற்றை தூய்மைப்படுத்துகிறது. நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலை இணைத்தே நமக்கு தந்துள்ளனர் என்பதே இது ஒரு சான்றாகும். ஒற்றுமையின் அடையாளம், அதாவது கூட்டு வழிபாடு. கம்ப சேவையின் மிக முக்கியமான நோக்கம் சமூக ஒற்றுமை ஆகும். கம்பத்தை நடுவே நட்டு சாதி மத ஏழை

0: பணக்காரன் என்ற எந்த பாகுபாடு இன்றி மக்கள் அனைவரும் கை கோர்த்து வட்டமாக நின்று இசை கருவிகளை முடங்கி பாடி ஆடுவார்கள். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சமத்துவ கோட்பாட்டை இதைவிட அழகான வேறு எங்கும் காண முடியாது. தனிமதினன் வழிபாடாக இருந்த நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழும் ஒரு பெருவிழாவாக மாறியது இந்த கம்ப சேவை மரபாகும். நெடுந்தூணின் மெய் இயல் உயர்ந்த சிந்தனை பூமிக்கும் வானத்திற்கும் பாலமாக நிற்கும் கம்பம். மனிதன் தன் கீழ் நிலையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வானளாவிய உயர்ந்த சிந்தனைகளை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நம் எண்ணங்கள் எப்போதும் மேல் நோக்கி எரியும் சுடரை போல உயர்வாக இருக்க வேண்டும். அன்பர்களே, இறுதியாக இத்தகைய பெரும் வாய்ப்புக்கு எனக்கு பேராசை. கம்ப சேவை என்பது தமிழர்களின் வழிபாட்டு மரபில் பக்தி, இசை, கூத்தல், நடனம், சமூக ஒற்றுமை, அறிவியல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வாழ்வியல் கலை வடிவம் ஆகும். இன்றைய கணினி யுகத்தில் நாம் இந்த மரபுகளை மறந்துவிடக்கூடாது. நம் மண்ணின் அடையாளமான பிற மொழி கலவாக தூய தமிழ் வழிபாட்டு முறைகளையும் கம்ப சேவை போன்ற பண்பாட்டு விழாக்களையும் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமையாகும். இத்துடன் என் உரை நிறைவு பெறுகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். போற்றியோம் நம சிவாய. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: கோவிந்தன் பக்தர்களே, திருமால் பிரியர்களே, இதோ அடுத்து வருவது திருமாலை போற்றும் தெய்வீக பாடல்.

திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமால் என்னும் இறைவனை மனமாற நினைந்து தொழுவோமாக. சர்வத்ர கோவிந்தனாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 98.6 கேப்பன்பாளை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. வழக்கமாக காலை தோறும் இதே இடத்தில் இதே சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி. நம்பிக்கை இருட்டில் எரியும் ஒரு சிறிய முழுகு வர்த்தி போன்றது. வெளிச்சம் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாது. ஆனால் வாழ்க்கை இருட்டாகும் போதுதான் அந்த நம்பிக்கை உங்களை வழி நடத்தும்.

0: இன்று காலை சிந்தனை வாழ்வில் நிரந்தரமான வெற்றிகளும் கிடையாது சந்தோஷங்களும் கிடையாது நிபந்தனை ஒன்றுதான் வாண்டாக வேண்டும் என்பதுதான் அது வாண்டு காட்டுவதை அகச்சிறந்தது வாடும் போதே சாதிப்போம்
1: with Ajisundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: அனைவருக்கும் இவது வரும் ஸ்ரீவாந்தொழியின் இந்த அதிகளையில் வடக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிருக்கிறோம். சரி, எங்கள் யாவரும் நலம் என்னிடம் இன்றும் இன்னைக்கு திங்கக்கிழமை சித்தப்பர் மாதம் 28 தேதி இந்த சித்தப்பர் மாதத்தின் கடைசி திங்கக்கிழமை அல்லவா? எனவே வடக்கமாக உங்களுக்கு திறந்தவாறு புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை ஏற்றி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வள்ளாந்து தின்தோல் மடுவன்னா உன் செவ்வடி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் நந்தோடும் பிரிவென்ற 1,000 பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற வகையும் பல்லாண்டு வடிவாய் சோடி விடத்தோடையும் சுதராடியும் பல்லாண்டு படிப்போர் பூக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்தேகமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே மணிபோல் அடகிய திருமேனியை கொண்ட திருமாலை பல ஆண்டுகள் பல 1,000 ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் நீ என்றும் சிறப்புடன் விளங்க வேண்டும். பல அரக்கர்களுடன் போரித்து வெற்றி பெற்ற வலிமையான தோள்களை உடையவனே உன் அடகிய திருவடைகளுக்கு இப்போதும் பாதுகாப்பு உண்டாகட்டும்.

திருமால் உலகை காத்து தர்மத்தை நிலைநாட்டும் இறைவனாக போற்றப்படுகிறார். திருமால் என்ற பெயரின் பொருள் திரு என்பது மங்களம், செல்வம்,

அழகு அருள் ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் திருமகள் ஸ்ரீ மகாலட்சுமி திருமாலின் மார்பில் வாசம் செய்வதாக பக்தி மரபில் கூறப்படுகிறது. மால் என்பதற்கு அன்பு நிறைந்தவர், உயர்ந்தவர், பெரியவர் என்ற பொருள்கள் கூறப்படுகின்றன. அதனால் திருமால் என்பது மங்களமும் அருளும் நிறைந்த உயர்ந்த இறைவன் என்ற சிறப்பு பொருளை கொண்டது.

திருமாலின் முக்கிய அவதாரங்கள். திருமாலின் தசாவதாரம் மிகவும் புகழ்பெற்றது. மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராகவதாரம், நரசிம்மாவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், கண்ணன் அவதாரம், பலராமர் அவதாரம், கல்கி அவதாரம். மேலும் திருமாலின் அடையாளங்கள். திருமாலின் திருவுருவத்தில் பொதுவாக சங்கு, பஞ்சாசதம்பம், பஞ்ச மேலும் சக்கரம், சுதர்சனம், கதை, கௌமுதகி, தாமரை, தூய்மை மற்றும் மங்களத்தின் அடையாளம் ஆகியவை காணப்படும்.

திருமால் நமக்கு சொல்லித் தரும் முக்கியமான கருத்து, தர்மத்தின் வழியில் வாடுங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். திருமாலை பற்றிய பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அன்பு, கருணை, தர்மம், பொறுமை, நல்லொழுக்கம் ஆகியவற்றுடன் வாழ்வதையும் குறிக்கிறது.

உலகில் தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கும் போது இறைவன் பல்வேறு அவதாரங்களின் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுகிறார் என்று நம்பிக்கை உள்ளது. பகவத்கீதையில் கண்ணனாக திருமால் கூறும் கருத்து இத்துடன் தொடர்புடையது. தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கும் காலங்களில் நான் அவதரிக்கிறேன் என்ற கருத்து பகவத்கீதையில் விளக்கப்படுகிறது.

പശ്ചിമാമലെ പോൽ മേനി പവളമായി കമളച്ചെങ്കൻ അച്യുത അമരത് ഏറേ അയർത്തം കുഴന്തേ എന്ന് വിച്ചുവൈത്തവരുടെ ആൺപോടിങ്കള റോമാളാളും ലോകമാടും അച്ചുവൈത്തവരനും വേണ്ടി നരങ്കമാണ കരുളാളേ இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் காக்க கடவுளாகிய திருமாலின் 10 அவதாரங்களை பூசிப்பது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. திருமால் என்பவன் ஓம் நமோ நாராயணன் என்ற பிரணவ திருமந்திரத்தின் உள்ளே அடங்கிய பொருளானவன். சிவந்த திருக்கைகளிலே வன்மை மிக்க சக்கராயுதத்தையும் செங்கினியையும் வியந்தியவன். பசுமை நிறமான துளத்துளசி மாலையை அணிந்தவன். கரிய நிறம் உடையவன். திருமகளை நெஞ்சினில் தாங்கி இருப்பவன் ஆவான். எத்தனையோ விளக்கங்கள் இருக்கின்றன என்று அளவில்லா விளக்கங்கள்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அடுத்த பாடலை நாம் காற்றுவோன் வசிக்கும் விஸ்வன் மேலும் விஜயா விஜயன் சிரோன்மணி மேலும் வைணவி வைரவன் வேணி சுபன் கல்வின் கவிஞன் பொன்னன் ஆகியோருக்கும் நம்முடன் நாம் வணங்குகின்றோம். இன்றைக்கு காபே ஊரை சேர்ந்த திருமதி தேவி சுக்கலிங்கம் அவர் திபுரண விழாவை கொண்டாடியிருக்கிறார். மேலும் சோபா மகள் இசை மேலும் மருமகன் ஜீவன் கிருஷ்ணன் காமினி கண்ணன் வனிசா பேர பேட்டிமார்கள் மேலும் சுக்கலிங்கம் குருவித்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதை பாட்டி நாம் புலகூஸ் ஊரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அழகாரி தனது பிறந்தாவட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் கோவிலன் மலாதேவி அண்ணன் இராமகிருஷ்ணா நிதேவி குமாரிசன் வேகா மோகன் அக்க ராஜேஸ்வரி விஜயலட்சுமி மேலும் அன்னி மேலும் மோகன் ஈஸ்வரன் விநாயகம் அம்பிகா புஷ்பம் மகேஸ்வரி மேலும் குயான் திவான் அழகாரி மாணிக்கம் நரசிகாது அரங்கன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டி நாம் சேஷ்யோதுமாவை சேர்ந்த தெய்வம் ஆறுமுகம் தடந்து பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகிறோம். பக்கிவி நம்ம விமி சவினன் சவீஷ் தைவின் ராஜேஷ் கவினா மேலும் ரஞ்சனி வந்தினா மேலா சந்திரன் தியாகூசூரை சேர்ந்த விடேசன் ஏஷா மேலும் ஜோதினி கேசவி விமலன் அப்பாய் தாத்தா மேலும் சாம்பியாவை சேர்ந்த ஜெயன் ஆறுமுகம் மேலும் மருதை மாலா தேவா மணிஷா வனன் ஆறுமுகம் கந்தன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதை பாட்டி நாம் ஹோசில் வசிக்கும் அகிலன் சிங்காரவேலு தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அப்போ அடகன் அம்மா சரஸ்வதி பல்லவன் தாத்தா ஜக்து அப்பா அம்மாய் விஜயம் யஷ்னவி மேலும் கர்வனா மேலும் வினி செந்தானம் செல்வானா கண்ணன் வாணி கம்பன் ஆறுமுகம் திருமலை சத்திப்பள்ளி மாறிமுட்டு குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் இன்று வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் குத்த சாப்பியாவைச் சேர்ந்த திருமதி ரூபி சுப்ராயன் அவரது பிரதம விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சாதன் யோகேசன் யுவிலா கிலான் ஸ்ரீலாம் தலைவன் ஜெசன் மகி மேலும் தேவின் ஜெசிகா ஜானா ஜெஸ்ஸிலா கிலான் ஆகியோரின் சார்பில் இன்று வட்டுக்களை கூறுகின்றார்கள்.
2: தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாய்

நல்லடி நினைப்போம், நல்லடி செய்வோம், இறைவனை நம்பிக்கையுடன் வழிபடுவோம். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் எங்களுடன் இருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग MBC रेडियो।
1: Hi, this is Radio Voices।
2: नमस्कार
3: श्रोतरंदरिकी हृदयपूर्वक नमस्कार
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
5: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா